ஆகாஷ் கசை சிரிச்சாடாராஷ்மாலே திருக்குத சுஷனரன் ஹம்பேரிய கோவி ஹொனூர பீத் குயரா தாஷன் டொமிங்கி வக்ஸ் நீ வக் பீரான். ஹாய் ஹாய் ஹாய் எஸ்குச்சாமோஸ் மெஹர் அல் குரூப்போக்கோ.